0: மசாலா, ஸ்பெஷல் கவா மசாலா, சிக்கன் பிரியாணி மசாலா, சாம்பார் மசாலா, பன்னீர் மசாலா, சிக்கன் மட்டன் மசாலா.
1: மக் ஆஜச் வாப்ரா, ஸ்வாதிஷ்ட அணி கெமிக்கல் விரஹித் பிரதமேஷ் மசாலே.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய பன் கயி.